0: ஆளுநாக்கா?
1: துக்கப்பினுடாம யாக்கின் சிஜரக.
0: பொன்னுராபக்மானே அர்ஜுனா
2: துக்கப்பினுக்காவே.
1: Modarsya
2: kakang Semar ieu buta ti mana duka
3: Gusti tepi karerom kitu